0: ஓ மமன்னாவது என்ன ஆல் டைம் பீட்ஸ் வித் ஜாமி
1: ஜப் சே துஜே தேகா தில் கோ கோய் ஆராம் நஹீ
0: சதே தினவன ஏகே தங் ஹத்ர வெனகன் ஆல் டைம் பீட்ஸ் வித் ஜாமி ஜாமி
2: நோ

0: அத்தனை வினாடி தஹாய் விழாவ சுப சந்தியாவாக் ஹமோடம சுப சந்தியாவாக் சாரு
1: சுப சந்தியாவாக்
0: அது தா ஹத்தரவினி தா ஜூலி மாசே கேன் அது கவாதது
1: டியூஸ்டே
0: டியூஸ்டே கேன் அங்க ஹரு அதனே
1: ஹா ஹா
0: ஹரு நேது
1: ஓ ஹரு
0: ஹரு ஹரு
1: பா வரதினோ அது பலன மன் டியூஸ்டே கிளக்கி
0: டியூஸ்டே கிளக்கி வே நேது ஓகே மடங்க திங்க அத தொண்ட ஹவ சஹாய் ஹமார வேன கால் லாஸ் சிந்து கோடா கே கேவின் டிரைவ் வெக்க வாட கது என்ன புலுவாங்க கம தேனோ
1: ஹா ஹா
0: வாட கொச்சர திபுனாத்
1: ஓகே
0: சிந்து கஹன்ன வேலாவக் வின் கர கன் கிட்ட மகாலுக்கு வெடாஸ் நோக்கர மீட்டரே கனலாங்கின் மதியாகாந்த ஈவினிங் டிரைவ் வைக்கன்னு போலான் கேமத்தி மலாசன் சிந்து அனாத்தரே மெசேஜ் ஆக்கிவானோ துருவாங்க மதியனோ
1: ஓ வாட்ஸ்அப் எக்கட் அப்பித்தே கேட்கது என்னென்ன புலாங்க மதியனோ யாட்ட வெனத வகே மீதே பிந்துவாய் ஹதாய் பிந்துவாய் துணாய் அனுதுனாய் பஹாய் அனுதுனாய் ஹத பிந்துவாய் ஹதாய் பிந்துவாய் துணாய் அனுதுனாய் பஹாய் அனுதுனாய் ஹதர மெசேஜ் எக்கக் தாலவாட மே பேதட என்னத் ஒன்னாதத் புலாங்க மதியனோ
0: கதா கரனன் கொச்சர தேவா தியனோ
1: அப்படி மீங்கி மீங்க கதா கரம்
0: டிக்க டிக்க கதா கரம்